குபந்தேமே தொண்ணூறாயிரம் ரேடியோ யோன் மேடி எஃப் எம் எச் நம்பர் நைன் நிறத்தையும் மொங்கைட்டு போய் மெவ்வோ தமினிஸ் முயன்று மெவ்வ இப்ப ஈ மெவ்வோ தமினிஸ் முயன்று நோவு அஞ்சானுண்டாக்கி மீன் பைசோ அஞ்சானுண்டாயின அவர தயையும் கந்தரிசு நங்குவாக்கி நான் கொஞ்சம் காக்கி போய் சரித்தனி மெவ்வாக்கிய குறையும் தேக்கின்ன பத்தேத்த போத்தாக்கின்னக்கவா மெரின் மெரவா அது எப்போ தொக்காத்தனி மெவ்வாக்கே இப்போ கிந்த உயிர் கேப்பேனையோ கிட்ட ஃபிஷரிஸ் கோஸ்டோ ஐரேசனா அங்கன்னா தித்தை உங்கராக்கினா நான் ரொம்ப ரொம்ப வந்தாய் இமாயின் புசுமாயன் தையன் தரிப்போ நக்கேன குணாண்டோ குணகுன்னர நம்ப அன்னை இசுவனு மெவ்வாக்கிய தப்புற ஓவா அவுவா இசுவனு மெவ்வா அயரேங்கோயனே திசமா குறியன் தோக்கோ தோக்கார பெம் கே ஒத்த உராய்ந்து கிடைக்கா கிங்கை யான் கவாயினு போ போத்தாய்

எப்பனு போறோம் ஐசோ ஐயோ இப்ப நான் மேடி எஃப்எம் எயிட்டி நான் பண்ணா இந்த மேரோ இந்த தைடிக்கேய் ஓ ஐயோ மங்கன்னு அம்ருங்குறோம் மெந்தெருவோ நீ கதைக்கிறோங்குறோம் நீ இப்ப நான் கிடைப்பாஸ் அந்த அருமையாக்கி மேம்ருங்குறோம் தப்பி குறா ஓவாம் இன்னொன்னு தே தான் தைடிக்கையோ கதானுவா தக்குனா குணாந்துங்குறாய் நீ திரண்டோ ஐசோவா இப்ப தைடிக்கின பேய்